0: மின்னாடி கோவப்பட் 19 டேப்லெட் பல்ஜுலை ஞான புரோ நீட வளவளஞ்சு பண்ணி மண்டலாம் நீரில் கோவப்பட் புரோ புது மஞ்சினிட மீமி கோவப்பட் வாண்டோ கரணி வளைஞ்சு பண்ணுங்கோனி ஞான புரோ ஞாபகம் டேப்லெட் வாண்டோ மஞ்சினிட ஆள்குமன் இவங்குமன்ற எங்களை காண்கன் புல்க மீமி வாண்ட எங்கப்பால் பீன் மீமி ஜாலஞ்சு இனிடு புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு ஏப்பா பீன் ஓண்டலைங்க பல் என்னுடைய கோவப்பட் நீடு நீடியாங்க பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழிய குஜு கான்கன் மேமி ஜரு ஏண்டனே புல்காவோட மேமி எங்கள் சங்கங்கரோட மண்ட யோங்கு என்னடி டேப்லெட் டேப்லெட் என்னடி மண் காங்கு நல்குல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் பஜிடி உறாங்க புது என்னடி கலனங்க உழங்கடு கோவப்பட் நீடு எங்கள் லனஞ்சு பிடிவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் என்னடு ஆள்கோ புது மண் எனக்கு கிளினிக் கடை செலா ஞாபகம் மண்ணே செலங்கங்குரு ஏழு ஒன்றலு மங்கள் சுலோ மீடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்கள் கோவப்பட்டு எங்கள் மங்கள் ஞாபகம் தெரிஞ்சா லீரா புது மண் மடலஞ்சு மடலு நிம்மன் அனே வாங்கி இப்போ மீனடி கடை 1-800-020-080 மின்னடி ஒன்றுல பீன் ஒன்றுல மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுபுரம் டேப்லெட் வாழை பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உலு உலு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்கா வாழை
1: I hope you enjoyed tonight's scripture show with myself, Brad Shadforth, here on 6DBY 97.9 FM from 7 to 8 p.m. every Monday night. I hope tonight's lessons were a beraka and a blessing to you. Catch you next week, Monday. Have a good night.
2: Hi, this is Camilla from So You Think You Can Dance Series 1, and you're tuned into 6DBY 97.9 FM.

எங்கள் கோபத் மடலன் ஜலு அழைஞ்சாங்க. எங்கள் பீண்டுஜா மணிண்டுஜா ஏப்பங்கும் பல மடலன் மிஞ்சி கோபத் ஜலு அழைஞ்சாங்க. எங்கள் மீமி ஜரோ குஞ்சுங்களை கூட்ட மடஞ்சினுடைய மீமி குஞ்சுங்களை மட ஜலு அழைஞ்சு புழங்கோழஞ்சு புழங்கோழஞ்சு மிஞ்சி மீமி கோபத் கலைஞனுடைய பீன் வந்து இன்னொரு மீமி பல் மடலன் உள்ளு ஜலன் பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிச்சிடு கல்லன் வண்டி பல சவுளிச்சாங்க மீமி என் ஜலங்கரோடு மிஞ்சி ஞாங்கனே மீமிச்சடி பல ஊனானே மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்கள் மிஞ்சினோம் செலவங்குற ஊனானே பின்னரு மீமிச்சடி நீடிச்சாங்க மடனே கவுபட் நான் தீன் கவுபட்டு மிஞ்ச மீமி குஜினே ஊனானே பல் ஊனிங் பலோ சளு விளைஞ்சாங்க கவுபட்சிடு மிஞ்சிட்ட பல சுழலஞ்சே லோங் கோபுட் எங்க பல் உனனு பீன் எங்க அங்கேற பல் மீமி செஞ்சல கோபுட் நான்ச்சாங்க நின்றுச்சாங்க நீண்டு வரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறச்சானே நின்று புற புல்கா அங்கே சுவல் கோபுட் நான்ச்சின் பீஞ்சா மணஞ்சா ஏப்பா புயபல் மடலை மீறு மீமி விழுவாரக்காங்க பல் நின்றுன்னு கோபுட் அங்கே எங்க பல் மட அங்கே சடி விழாங்க மண் புறோ எங்கள் கூட்ட மண் விழாங்க மணன்கோ மீமிச்சிடு ஏழு மணன் ஞானுகோ பதிமணன்கோ மணல் மண்டல் மீமிச்சடு புஜமன் வண்டோ மீஞ்சிடு கவுபட்டு நீர் லன்கு மண்ட அங்கே ஜளு வளங் ஜங்கமன் மடோ கவுபட்டு மீஞ்சடு என்னடி நீர் பா ஊழு ஒன்றன்னு புறோ ஊழு குஜு மண்ட புஜு என்னடி கவுபட் மங்களில் பழுவுங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கலனஞ்ச புஜுப்புல சூம் குஜலைங்கனே இன்னடி மீமி மண் மடலை அண்ட் மீமிச்சிடி செரவு மண் மன்னன் பயமன்கோ உங்க செலங்கூர் உள்ள ஹெல்த் கேர் ஒர்க்கர்.